0: ಯಾಕೆಂಡ ಪಗ್ಗುಡು ಇನಿ ಪದಿನ ಅಲ್ಪೋಪುಣಿ ಬಂಡಚ ಅಪಂಡ ಆಂಡ ಬಿಸುತ್ತ ವಿಷಯ ಅವು ಯಾವ್ದಾಲ ಆಣಿದ ದಿನಕ್ಕೆ ಅವಡೊಂದತ್ತು ವರ್ಷ ಇಡೀ ಹೊಸ ವರ್ಷದ ಮಾನಾದಿಗೆ ನಂಗೆ ಗೊತ್ತುಪೋಡು ಅಂಚಾದ ಇನಿತ ದಿನ ಆಡಲ ಮಲ್ಲೆಜ್ಜಿ ಈ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತದ ಬಗೆಟ್ಟು ಒಂಜಿ ಚೂರಾಣಲ ನಂಗೆ ಮಾತಾಡ ಗೊತ್ತಿಪ್ಪಡು ಪನ್ಪಣ ಉದ್ದೇಶ ಹತ್ರ ಇನಿತ ದಿನ ಈ ವಿಷಯದ ಬಗೆಟ್ಟು ರಡ್ಡು ಪಾತ್ರೆ ನಿಕ್ಲಿಗೆ ಪೊಲಪ ಕಟ್ಟೊಂದಲ್ಲ ಅಪ್ಪಕಂಡ ನಂಕೆ ಎದುರುಡು ಕೆಲವಾತು ಸೊತ್ತುಲೇನು ಮಾತ ಬಾರದಿರಟ್ಟು ದೀದು ಐಕ್ ಕಾಯಿ ಫಲ ಫರಂದುಲೇನು ಮಾತ ದೀದು ಐತದ್ರಡು ಕನ್ನಡಿನ ದೀದು ಸಿಂಗರದ್ದು ಬಿಡ್ತೀರಿ ಅವು ದಾಯಗಪ್ಪ ಪನ್ಪುಣ ಚಿತ್ರಜ್ಜೆ ಜಿಜ್ಜಾಸೆ ನಮಕ್ಕೆ ಮಾತ ಉಪ್ಪು ಬಹುಶಃ ಗೊತ್ತಿತ್ತು ನಕಲಿ ಗೊತ್ತುಂಡು ಇಲ್ಲಾಡ ಆಚರಣೆ ಬನ್ಪುಣಗಳೇ ಮಾತೇಳೆ ಗೊತ್ತುಂಡು ಬಿಸು ಪಂಡದಾದಂದು ಕೆಂಡ ಹೊಸ ವರ್ಷ ಅಂದು ಪನ್ಪುಣ ಹಿಡಿದ್ರ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ನಮ್ಮ ಪ್ರಕೃತಿನ ಆರಾಧನೆ ಬನ್ಪುಣಗಳು ಹಿಡಿದ ಆಯ್ನ ಹಿಡಿದ ಹತ್ರ ನಮ್ಮ ಸಂಪತ್ತು ನಮ್ಮ ನೆನಪು ಅಂತಂದು ಆ ಸಂಪತ್ತುಲೇನ ಉಳಿದೀತೀನಿ ಅಪ್ಪ ಸಂಪತ್ತು ಬಂಡಾಯ್ತು ಬಂಗಾರಲೆಜ್ಜಿ ಕಾಸಲೆಜ್ಜಿ ಪದ್ದೆ ಪಣವುಲೆಜ್ಜಿ ಸೀರೆಲೆಜ್ಜಿ ದಾಲಜ್ಜಿ ದೀತಿನಿಗಾಯಿ ಕಾಯಿ ಫಲ ಬರೆದು ಮಾತ್ರ ಅಪ್ಪಣ್ಣ ನಂಕ್ ಸಂಪತ್ತು ಹೊಂದ್ಕೆಂಡ ಅವೇ ಅಂಚಾದ ನಮ್ಮ ಹಿರಿಯಾಕಲು ಪ್ರಕೃತಿನೇ ಸಂಪತ್ತು ಅಂದ ದೀನ್ ಹಿಡಿದ ಹತ್ರ ಆ ಪ್ರಕೃತಿದ ಸೊತ್ತುಲೇನು ನಮ್ಮ ಪಸಂದ್ರದ ಸೊತ್ತುಲಿನ ಎದುರುಡುದೀದು ಅವಲತೂಲೆ ಐಟಿರೇಗ ಸಿಮ್ಲದ ಮುಂಚಿಲ ತಿಕ್ಕುಜಿ ಆತನ ಘಟ್ಟದ ಸೊತ್ತುಲ್ಲ ತಿಕ್ಕುಜಿ ಅತ್ತನ ನಡ ಪಿದೇವ್ರದ ಬ್ರಕುಳಿ ಆವಡು ಓಲ ತಿಕ್ಕುಜಿ ನಂಕು ತುಗೇರು ತಿಕ್ಕೊಂಡು ಓಂದು ಕೆಂಡ ಊರುಡು ಆದು ಬುಲೇದು ನಮ್ಮ ನೀರುಡು ನಮ್ಮ ಊರುದ ನಮ್ಮ ನೀರುದ ಅಂದು ಊಪುರವುಳ್ಳ ಅವು ಮಾತ್ರ ಇಟ್ಟು ತುಗೇರು ತಿಕ್ಕೊಂಡು ದಾಯೇ ದಾಯಕೆಂಡ ಬಿಸುಕು ದೀವಡೈನ ವೈನಂದು ಕೆಂಡ ಯಾನು ನಡ್ತು ಸಾಂಕದಿನ ಸೊತ್ತುಲಿನ ಯಾನು ದೀವಡು ಬಂಡದು ಅವು ಕಾಯಿ ಫಲ ಪರಂದಾದಪ್ಪು ಗೋಂಕು ಪೆಲಕಾಯಿ ಹುಕ್ಕಾದಪ್ಪು ಇನ್ನು ಮಾತ ಈ ಕಾಲೋಗೆ ದಾಯ ಹಾಪುಂಡು ನೆಟ್ಟೊಂಜಿ ವಿಷಯ ಉಂಟು ಬಿಸು ದಾಯ ಇಂದುವೇ ದಿನಟು ಬರೋಡು ಇತ್ತೆ ಅನ್ಪಂಡೆ 14 ದಿನ ತುಂಬು ಬಿಸು ಇತ್ತನ ಹೌದೇ ಬಿಸು ಇನಿತ ದಿನನೇ ಬರೋಡು ಆ ದಿನನೇ ದಯ ಬರೋಡು ಜನವರಿ ಒಂಜೆಕ್ಕೆ ಸುಲಭತ್ತ ಎಂತು ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಪೊಸತ್ತ ತಿರ್ಗಣಾಗ ರಪಕ್ಕ ತೋಜುನ್ಲ ರಜ್ಞೆ ನಂಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ರಜೆಲ ಕೊರ್ಪುಂಡು ಪುರ್ಲುಡ್ಗೆ ಆಚರಣೆ ಮನ್ಪೋಲಿ ಅಪ್ಪಣ ದಯ ನಂಗೆ ಬಿಸುಂದು ಪನ್ಪಿನವಿನ ಆನೆ ಆಚರಣೆ ಮನ್ಪರೆ ಬಲ್ಲಿ ಅತ್ತ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ದಯ ಇನ್ನು ಜನವರಿ ಒಂಜೆಕ್ಕೆ ದೀಜೆರು ತುಲೆ ಇನಿ ನಮ್ಮವು ಕ್ಯಾಲೆಂಡರ್ನ ತೂಂದುಳ್ಳಣ ಅವು ಬರ್ಪುನೆ ಹಿಡಿದು ರಡ್ಡು ಮೂಜಿ ಸಾರ ವರ್ಷೊಡ್ದು ದುಂಬೇ ನಮ್ಮಡ ಈ ಹೊಸ ವರ್ಷ ಆಚರಣೆಯಲ್ಲಿ ಇತ್ತ ಅವೇಕು ಬತ್ತದ ಹೆಚ್ಚ ವರ್ಷಲಾಯಿಜಿ ರಡ್ಡನೆ ಗ್ರೆಗೋರಿಯನ್ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ನಮ್ಮ ಈ ಬಿಸುವನ್ನು ಆಡಿರ್ಲ ಬಂಗ ನಾಲ್ನೇ ಬುಟಕ್ಕೆ ಹೋದು ಸಂಕ್ರಾಂತಿ ನಾಡ್ದು ಆಯ್ತ ಮಣದನಿ ನಾಡ್ನ ಬಿಸು ಒಂದು ಪುಣ್ಬಕ ದಾಲಜ್ಜ ಆಯ್ತ ವಿಷಯ ಆಂಡ ಈ ದಿನ ದಾಯ ಮಹತ್ವ ಅಂದು ಕೇಂಡ ಒಂದು ಕಾಲಿ ನರಮಾಣಿ ಒಂಜಿ ದಿನದೀತಿನೇ ಅತ್ತು ಹೊಸ ವರ್ಷ ಅಂದು ಒಂದು ಪ್ರಕೃತಿ ಬದಲಾಯಿನ ಕಾಲ ಬಂಡದು ಪ್ರಕೃತಿ ಬದಲಾಯಿನ ಕಾಲ ಬಂಡ ಒರ್ಪುರ್ತುಡಿ ಇತ್ತಿನ ಚಿತ್ರ ಮಾತ ದೈಕುಲ್ಲ ಪರ ಇರೇನು ಪೂರ ತಾಳ್ತದ ಹೊಸ ಇರೇ ಕುಡಿತಾ ಅದು ಪೂ ಪೂಪುನ ಕಾಲ ಈ ಕುಕ್ಕು ಬೆಲಕಾಯಿ ಗೋಂಕು ಮಾತ ನಂಗೆ ಹಿತ್ತೆ ತಿನಿ ರೀತಿ ಕುಣಿದಾಯೇ ಈ ಪೊರ್ತುಗ ಫಲ ಪೋರ್ಪಿನ ಕಾಲ ಏಪ ಪ್ರಕೃತಿ ಫಲದಿಂಜಿದು ಕೊರೊಂದು ಪುನಃ ಪೊರ್ತುಂಡ ಆ ಪೊರ್ತುನೇ ನಮಕ್ಕಲೊಂಜಿ ಫಲದಿಂಜಿನ ಕಾಲ ಅಂದು ಬಂದದ್ದು ನಮ್ಮ ಹೊಸ ವರ್ಷ ಅಂದು ಆಚರಣೆ ಮಂದದನು ಐಕೊಂಜಿ ಎಡ್ಡೆ ಉದಾಹರಣೆ ತೋಲೆ ಬಹುಶಃ ತುಳುವೇರ್ನ ಪೂರ ಆಚರಣೆ ಒಂಜೆಡ್ದೊಂಜಿ ಸಂಕಲೆ ಕೊಡಿತಿಲಕ ನಂಗೆ ಕೆಡ್ಡ ಸಂದ ಮೂಲು ಬಹುಶಃ ಏತು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತುಂಡು ಅನ್ಕೇನಿರ ಬಹುಶಃ ನನ್ನ ಮಾತಿರಲ್ಲ ಗೊತ್ತುಂಡು ಎನ್ನುವೆ ಯಾಕೆಂಡ ಕೆಡ್ಡ ಸಬನ ಪುಣವು ಇಡೀ ತುಳುನಾಡಿನತ್ತು ಜಗತ್ತಡು ಒಂಜಿ ಅಪ್ಪೆನು ಭೂಮಿಯಪ್ಪೆಗ್ಲ ಒಂಜಿ ಋತುಸ್ರಾವ ಆಪುಣು ಭೂಮಿಯಪ್ಪೆಲ್ಲ ಮದಿಮಲ ಆಪಲ್ಪುಣ ಒಂಜಿ ಕಲ್ಪನೆ ಮೂಜಿ ದಿನ ಭೂಮಿಗೆ ಕೊಟ್ಟು ಪಿಕ್ಕಸ ಪಾಡದ ಆರಾಧನೆ ಆಪಿನ ಚಿತ್ರ ವಿಶೇಷ ಸಂಸ್ಕೃತಿ ಇತ್ತು ನಾವು ಬೆಡ್ಡಸ ಮಾತ್ರ ಈ ಕೆಡ್ಡಸ ಯಾಪ ಬರ್ಪುಣಿ ಕೆಡ್ಡಸ ಬರ್ಪುಣಿ ಪೊನಿ ಇರತ್ತಾಜಿ ಇರತ್ತೇಳು ಬೋಪುಣಿ ಪೊನ್ನಿ ಬಂಡ ಯಪ್ಪ ಕೆಂಡ ಪುಯಿಂತೇಲು ಒಂದು ತಿಂಗಳುಂಡು ಜನವರಿದ ಸಂಕ್ರಾಂತಿ ಇರ್ದು ಫೆಬ್ರವರಿದ ಸಂಕ್ರಾಂತಿ ಉಲೈ ಬರ್ಪುಣಿ ಪೊನ್ನಿ ಐಟು ಕಡೇತ 4 ದಿನ ಕೆಡ್ಡಸ ಅಂತ ಬಂದು ಆಚರಣೆ ಮಲ್ಪುರಿ ಕೆಡ್ಡಸದ ಅರ್ಥ ಇಂಚಿನ ಮದಿಮಲಾಪುಣಿ ಬಂದು ಆ ಮದಿಮಲಾಪುಣಿ ಬಂಡದ ಅರ್ಥ ಇಂಚ ಒಂಜಿ ಪೊಣ್ಣು ಪೊಣ್ಣು ಬೋದು ಪೊಂಜವಾವುಡು ಅಂಡ ಆಯ್ತ ಮಧ್ಯ ಕಾಲ ಪಂಡ 10-16 ವರ್ಷ ಪ್ರಾಯ ಕಣಗ ಪೊಣ್ಣು ಪ್ರಸುರೂಟು ಮದಿಮಲಾಪಿನ ಕಾಲೋಗು ದುಂಬು ಹಿರಿಯಾಕಲ ಮತ ಕರಪತ್ತ ಉಂಡ ಸಂಸ್ಕೃತಿ ಮಂತೀರಿ ಆಯ್ತ ಅರ್ಥ ಇಂಚಂದ್ಕೆಂಡ ಪೊಣ್ಣು ನನ ಆಲು ಯವ್ವನಗೂ ಭಕ್ತಲು ಪನ್ಪುಣ ಅಂಚಿದ್ರೆ ಅರ್ಥ ಅಂಚೇನೆ ಭೂಮಿಗಳ ಮದಿಮಲಾಯರ ಭೂಮಿ ಮದಲ ಮದಿಮಲಾಯಕ್ಕಾಯ್ತ ಅರ್ಥ ಇಂಚ ಭೂಮಿ ಮದಿಮಲಾಯರಂದ್ರೆ ನನ್ನ ಫಲ ಕೊರ್ರೆ ಯಾರು ತಯಾರಾತೀರು ಆ ಫಲಕೊರ್ರೆ ತಯಾರಾತಿರಕ್ಕೆ ಓವು ಸಾಕ್ಷಿಕೆಂಡ ಕೆಡ್ಡಸ ಕರೀಲಕ್ಕನೆ ಇರೆ ತಾಳ್ದು ಹೊಸ ಕುಡಿಪು ಬತ್ತದ್ದು ಕುರಲ ಪೂರ ಹೊರಗು ಪೂರ ಕಾಯಿ ಫಲ ಬರಂದು ಬತ್ತನು ಅಂಚಾದೆ ಈ ಬಿಸು ಸರಿಯಾದ ಆಲೋಚನೆ ಮಂತಂದಾಂಡ ದುಂಬುದಕಲು ಆ ಪುಸ್ತಕಲ ಇಜ್ಜಂದ ಆ ವಿಜ್ಞಾನಲ ಇಜ್ಜಂದೆ ಹಿಂದೇನೇ ನಮ್ಮ ಹೊಸ ವರ್ಷ ಅಂತ ಪಡೆದು ಪಿಜಿದ್ದಿರಿಂದಾಂಡ ನಮ್ಮ ಎತ್ತು ಹುಷಾರುಲ್ಲ ನಮ್ಮ ಹಿರಿಯಾಕಲು ಹಿಡಿದು ಮೂಜಿಪಟ್ಟು ತೀರಿನಕಲು ನಮ್ಮ ಅರ್ಥ ಮಲ್ತೋ ನೋಡಪ್ಪ ರಡ್ಡನೇ ತಾದ ಈ ಬಿಸುತ ಆಚರಣೆ ಎಂಚೇತ್ತಿನಂದು ಕೆಂಡ ಬಹುಶಃ ಏತು ಪೊರ್ಲಿ ಕ್ರಮ ಕೆಂಡ ಇನಿ ಬಿಸುಂದಾಂಡ ಕಾಣೆ ಲಕ್ಕನಗ ಜೋಕ್ಲೇನು ಕಣ್ಣು ಬುಲಾಯರಬಿಟ್ರೆ ಜೆತ್ತಿನಲ್ಪಡದೆ ತಟೊಂದು ಬರ್ತದೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದೆಪ್ಪಲ ಜೋಕ್ಲೇನು ಕೊಣದು ಬರ್ತದೆ ಈ ಎದುರುಡು ದೀತಿನ ಕಾಯಿಫಲ ಪರಂದಲೇನು ಕಣತು ತೋಜಾವಡಿಗೆ ದಾಯಿ ಹೊಸ ವರ್ಷದಾನಿ ಜೋಕುಲು ಎಡ್ಡೆ ಸುತ್ತುನೇ ತೂಡು ಅಪಣ ಎಡ್ಡೆ ಅಂದ ಬಂಡದವಳು ಪೊರ್ಲುದ ಚಿತ್ರ ದೀವುಲೆತ್ತ ಅತ್ತನ ಸೀರೆ ಪೊರ್ಲುದ ಸೊತ್ತುಲಿನ ದೀವುಲೆತ್ತ ಇಜ್ಜಿ ನಮ್ಮಕ್ಕಲೇ ಗೊತ್ತಿತ್ತು ನಾವು ಪೂರ ಪೊರ್ಲು ಒಂದು ಪಂಡ್ರೆ ನಂಕು ಮಾತ್ರ ಪೊರ್ಲು ಇಡೀ ಪ್ರಕೃತಿಗೂ ಪೊರ್ಲು ಕೆಂಡ ಈ ಕಾಯಿಫಲ ಪರಂದು ಐಕಾತ್ರ ಐನ ತೂಲ ಮಗ ಐನ ಎಡ್ಡೇನು ತೂಲ ಎಡ್ಡೇನು ಪಟ್ಟಲ ಈ ಉದ್ದೇಶದಾತ್ರನೇ ಹೊಸ ವರ್ಷದಾನಿ ನಮ್ಮ ಮಾತಿರಲ ಕಾಂಡೆ ಲಕ್ಕದು ಮೀದು ಬತದು ಆ ಕಾಯಿಫಲ ಪರಂದು ಐಕ ಕಣಿಯಿಂದ ಪುದಾರ್ ಕಣಿಯಿಂದ ಪನ್ಪುಣವು ಒಂಜಿ ಹೊಸತ್ತು ಸಂಪತ್ತು ಕೊಂಜಿ ಎಡ್ಡೆ ಪುಗುಪ್ಪುನ ಸೂಚ್ಯಾನ್ ಐಟ್ ದೇವರೆಗೆ ದೇವರೆ ಸುತ್ತದೀದು ಆಯ್ತ ಸುತ್ತಲ ಕಾಯಿಪಲ ಪರಂದದೀದು ಆಯ್ತು ಒಂಜಿ ಕಣ್ಣಡಿ ದೀಪುಣ ತೂಲೆ ಆ ಕಣ್ಣಡಿದ ಮಹತ್ವನ ತೂಪುಂದಾಂಡ ಬಹುಶಃ ಒಂಜಿ ಅರ್ಥೋಡು ತೂಪರಂದಾಂಡ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಪೋಯಿನಕ್ಕಲೆಲ್ಲ ಗೊತ್ತು ಜಾತ್ರೆಗೆ ಪೋಯಿನಕ್ಕಲೆ ಗೊತ್ತು ದೇವರನ ಕೊಡಿಮರತೆ ದೂರುಡು ಅಥವಾ ದೇವಸ್ಥಾನದ ಬಾಕಿಲ್ದಿದ್ರು ಒಂಜಿ ಅಡ್ಡ ಕನ್ನಡಿ ದೀಪುರು ಇಂದು ದಾಯ ಕನ್ನಡಿ ದೀಪುಣಿಂದ ಕೆಂಡ ಹಾಕಲು ಪಣಪೇರು ಅವು ಈ ಪೊಗ್ಗುಣಗ ನಿನ್ನ ಈ ತೂವಲ್ನ ಅಂದ ಪಣಪುಣ ಅರ್ಥೋಡ್ಲ ನಿನ್ನ ಈ ತಿರಿಯೊಂದು ಬೊಕ್ಕ ದೇವರೆಡೆಗೆ ಪೋಲ ಪನ್ಪುನ ಅರ್ಥ ಐಟ್ ನಿನ್ನ ಬೊರ್ಚಾಂದಿ ನೇನು ಮಾತಾಗ ಹೂವಿತ್ತಿನ್ಲ ಅಣ್ಣ ಆ ಕನ್ನಡಿ ನಿನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬ ತೂಪುನ ಪೊರ್ತುಡು ಅಯ್ನ ಅಡೆಗೆ ಬುಡ್ಲ ಉಲಾಯಿಗೆ ಪೋನಾಗ ಈ ಆದು ಪೋಲ ಅನ್ ಯಾನಮಲ್ಲ ಯಜಮಾನಿ ಆದಲ ಪಾರಜ್ಜಿ ಅನಮಲ್ಲ ದುಡ್ಡುದಯ ಆದಲ ಪಾರಜ್ಜಿ ಅಂಚಾದೆ ಆ ಕನ್ನಡಿದ ಎದುರುಡು ತೂನಾಗ ಎನನ್ ಯಾನು ಹೊಸ ವರ್ಷದ ಅನಿ ತೂಡು ಯಾನ್ ಪೊರ್ಲುಲ್ಲೇನಾ ಎನ್ನ ಮೋನೆಡು ಬಣ್ಣುಂಡ ಅತ ಮುನ್ನ ಮನೆಡು ಮುದ್ದನುಂಡ ಬನ್ಪುಣ ವಿಷಯ ಅತ್ತು ಎನನ್ ಯಾನು ತುಯ್ಯಂದ ಅಂಡ ಎನ್ನ ವರ್ಷಕ್ಕೆ ಯಾನೇ ಪೊರ್ಲು ಎನ್ನರ್ದು ದೇವೇರು ಪುಟ್ಟದ ಕೊರ್ತನ ಎನನ್ ಯಾನು ತುಯ್ಯಂಡ ಎನ್ನ ವರ್ಷ ಎಡ್ಡೆಯೇ ಬನ್ಪಿನ ಚಿತ್ರ ಭಾವ ಐ ತೊಟ್ಟುಗಳು ಒಂಜಿ ಕ್ರಮ ಇತ್ತನು ಪೊನ್ನಗ ಹೊಸ ಬಂಗಾರ ಮಲ್ತಂಡ ಆ ಹೊಸ ಬಂಗಾರ ಕೊಣತದ್ದು ಅಲ್ಪ ದೀವುಡು ಬಂಪಿನ ಕ್ರಮ ಇತ್ತನು ಆ ಬಂಗಾರ ಕಣತ ದೀಪನ ಅರ್ಥ ಹೆಂಚಿನ ಜಗತ್ತಡು ಓ ಅತ್ತಂದಲ್ಲ ನರಮನ್ಯಂಗೆ ಏತು ಸಂಪತ್ತು ಬುರ್ಚಿ ಬಂಡಲ್ಲ ಸಂಪತ್ತದ ಅಗತ್ಯ ಉಂಡು ಆಂಡ ಸಂಪತ್ತು ಪಣದು ದೊಡ್ಡ ದೊರೆತು ಬಾಡ್ರೆಚ್ಚಿ ಹೊಸ ಬಂಗಾರದ ಪೊರ್ಲುನು ತುಂಡ ಈ ಇಲ್ಲಡು ದುಡ್ಡು ಪಣವಕ್ಕೂ ಕೊರತೆ ಬರ್ರೆ ಬಲ್ಲಿ ಬನ್ಪುಣ ಕಲ್ಪನೆ ಆ ಬಿಸುಕು ಸೊತ್ತು ದೀಪೇರು ಈತು ಮಾತಿನ ದೀದು ಆಣಿ ಒಂಜೆಷ್ಟು ಕೆಲಸ ಮಲ್ಪೇರುಂಡು ದಾಯೇ ಇತ್ತೆ ತುಕ ಮಾತಿರಲ ಬರೇ ನಂಗೆ ದಿನೋಲ ಕಾಂಡೆಲಕದ್ದು ಅಪ್ಪೆ ಮನ ಕಾರ ಪತ್ತದ್ದು ಇಲ್ಲಡ್ದು ಪಿದಡ್ಲೇದು ಜಿಯೋ ಮನಡು ಮನ್ಪುಣ ಕ್ಲಿಯರ್ಲಜ್ಜಿ ದೇಕೆಂಡ ಅಕ್ಲಕ್ಲೆ ಕಾಂಡೆಲಕ್ಕನಾಗ ಬೆಲ್ಲಾದು ಪೊರ್ತಾದು ಉಪ್ಪುಂಡು ಬಸ್ ರೆಡಿ ಉಪ್ಪುಂಡು ಕಾಲೇಜಿಗೆ ಬರ್ತಾವಡು ಅತ್ತಂದ ಅವು ಏರೆ ಕಾಂಡಲಾತೆ ಖುದ್ದು ಯಾಣ ಅದಲಾತೆ ಆಂಡ ಕಾರು ಪತ್ತೋಡು ಉಂದಾಂಡ ಈ ಕೊಂಚ ಎಡ್ಡೆ ದಿನಮಾನ ದೀತಿನ ಕೆಂಡ ಬಿಸು ಕಾಂಡೆ ಲಕ್ಕದು ದೇವರೆಗೆ ಕೈ ಮುಗಿದು ಕಣಿತ ಪೊರ್ಲು ತೂದು ಹಿರಿಯಾಕಲ್ನ ಕಾರು ಪತ್ತೋಡು ಉಂದು ದುಮ್ಮು ಹಿರಿಯಾಕಲ್ನ ಕಾರು ಪತ್ತನಾಗ ಇನಿಕ್ಲ ಕೇರಳದಕ್ಕೆ ಗೊತ್ತುನು ಅಲ್ಪಂಜಿ ವಿಶು ಕೈ ನೀಟ್ಟ ಮುಂದೊಂಜಿ ಕ್ರಮ ಉಂಡವು ತುಳುನಾಡಿರಲೇ ಇತ್ತನು ಆನೆ ಬಿಸುಕು ಪೂರ ಕಾರು ಪತ್ತಿನಕ್ಕಲೆ ಅಜ್ಜರಿ ಮೆಲ್ಲ ಸೊಂಟೊಡ್ದು ಗಿರ್ತದ್ದು ರಡ್ ರೂಪಾಯಿ 4 ರೂಪಾಯಿ ಕೊರಡು ನಿಂತೀರಿ ಇತ್ತೆ 4 ರೂಪಾಯಿ ಕೊರನ್ನ ಜೋಕುಲು ಪಿರ ಕೊರಪೀರಿ ಆಂಡ ಆತೇತ ದುಡ್ಡ ಅಲ್ಲ ಕೊರಡು ಬಂದು ದಾಯಕೆಂಡ ಅವು ಜೋಕುಲಿಗೆ ಪೊಲ್ಸುಗು ಓಡದು ಕೊರಪಿನಿ ಆ ದುಡ್ಡನ್ನು ಜೋಕುಲು ದಿತಿ ಇದು ಆಯ್ತು ಜಾತ್ರೆಗೆ ಅಣಗಣ ದಾದಾಲ್ನ ತಿಂದಿರಂದ್ರೆ ಹಿಂಗೆ ಅಜ್ಜರ್ ಕುರಿಯರು ಅಂತ ಪಡ್ಬೇಡ ಅಪ್ಪ ಬಡಪತ್ತದ ಕಾಲಕ್ಕೆ ಅವು ಒಂದು ಮಲ್ಲ ಸ್ವರ್ಗ ಆತು ಸಂತೋಷದ ದಿನಮಾನ ಬಿಸು ಬನ್ಪುಣು ಆಯ್ತ ಒಟ್ಟು ಕೊಂಜು ವಿಶೇಷ ಸಂಪ್ರದಾಯ ಒಂದು ಮಾತ ಇಲ್ಲದ ಉಲೈ ನಡಪುಣ ಕ್ರಮಕ್ಕುಲ್ಲೊಂದಾಂಡ ಇಲ್ಲದ ಪಿದೈಡು ಒಂದು ಕ್ರಮ ನಡಪುಣ ದಾದಾ ಬಹುಶಃ ನಂಗೆ ಮಾತಿರಲೆ ಗೊತ್ತುಪಡು ತುಳುವೆರು ಹೊಸ ವರ್ಷ ಬನ್ಪುಣೋ ಮಂತಿರ್ನಾನ್ಲ ಒಯ್ಕು ಬೋಡದು ಬದುಕೋಂತುನಿ ಕೇಳಿದಾಂಡ ಉಂಡು ತಿನ್ನೆರೆ ಬೋಡದೆ ಬದುಕೋಡ್ನರ ಮಣಿ ಉಣಿಯರ ದಾದ ಸಾದಿ ನಂಕು ಕಂಡ ಸಾಗೊಲಿ ಮಾತ್ರ ಕೃಷಿ ಇಜ್ಜ ಅಂದ್ರೆ ತುಳುವೆರನ್ನ ಬದುಕಿಜ್ಜಿ ಐಕಾತ್ರ ಆ ಕೃಷಿಗೆ ಬೋಡದು ಒಂದು ಕ್ರಮ ಮಲ್ತೊಂದಿತ್ತೀರಿ ಅಪ್ಪಗ ಭೂಮಿ ಪನ್ಪುಣವು ಒಂದೊಂದು ಯಜಮಾನಿನಕ್ಕೆಲ್ಲ ಕೈಟಿತ್ತರಿ ಬಾಕಿದಕ್ಕಲು ಮಾತ್ರ ಒಕ್ಕೇಲು ಅಂದು ಪಣದು ಇತ್ತನಿ ಆ ಟೆನೆನ್ಸಿದ ಕ್ರಮಟು ನರಮಾಣಿ ಬದುಕುನ ಕಾಲೋಡು ದಣಿಕ್ಲೆಡ ಈ ವರ್ಷ ಬುಡ್ದು ಮಗತ ವರ್ಷಗೂ ಭೂಮಿನ ದೆತ್ತೋನ್ನ ಕೊರ್ಪುಣ ಈ ವ್ಯವಸ್ಥೆ ನಡತೊಂತು ಬಿಸುಕು ಪಂಡ ಉದಾಹರಣೆಗೆ ಮೂಲೊಂಜಿ ಯಜಮಾನಿಲಿತ್ತಿರಂದಾಂಡ ಮೇರ್ನ ಸುತ್ತಲಡುಪ್ಪುನ ಈತು ಭೂಮಿಡು ಬೆನ್ಪುನ ಪ್ರತಿ ಕಂಡಲ ಈ ವರ್ಷಗೊಂಜಿ ರಿನಿವಲ್ ರಿನಿವಲ್ ಪಂಡೆಂಚ ಈ ವರ್ಷ ಬೆಂದಿನ ಪಡಿಟ್ಟು ಈತು ಮುಡಿಯರಿಗೆ ಸಂದುಡು ಆತು ಮುಡಿಯರನ್ನು ಕೊಣದು ದೀದು ದನಿಕಲೇ ಎಂಕ ಈತು ಕಂಡ ಯಾರು ಆಂಡ್ಲೆ ಎಂಕೊಂದು ಈ ವರ್ಷ ಅಂತ ಎಂಕ ಜಾಸ್ತಿ ಬೋಡು ಓ ಆ ತೀರ್ಥ ಕಂಡ ಎಂಕ ಕೊರ್ಪಾರೆ ಅಂದ ಕೆಂಡ ಆನಿ ಕೊರ್ಪುಣ್ಯಾರು ಅತ್ತ ಆಯೆ ಸರಿಕಟ ಮುಡಿಯರಿ ಕೊರ್ಜಿ ಎಂದಾಂಡ ಅಂದ ನಿನ್ನ ರಡ್ಡು ಕಂಡ ಪಿರದೆತ್ತೆ ಒಂಜಿ ಕಂಡ ಬೆನ್ ಪೋ ಈತ್ ಈ ಕ್ರಮದಾತ್ರನೇ ದುಂಬುದಕ್ಕಲಿಗೆ ಬಿಸು ಮುಟ್ಟ ಗೊತ್ತು ಜಿ ಬೆನ್ನಿ ಉಂಡ ಇಜ್ಜ ಎಂಕ ಮಗತ ವರ್ಷಗಂಗೆ ಬೆನ್ನಿ ಉಂಡ ಇಜ್ಜ ಅಂದ್ ಗೊತ್ತಪ್ಪ ಬಿಸುತ್ತಾನೆ ಐಕಾತ್ರ ಬಿಸುರೊಂದು ವಿಶೇಷ ಕ್ರಮ ಮಲ್ತೊಂದಿತ್ತಿರು இனித்த தினப்போது தனிக்கலட பார்த்துருது தனிக்கலை பூமி எங்கா அந்த பண்ணது அது நான் நிக்கேந்து பண்ணது பண்டி பொக்கா இல்லக பார்த்தது தரொளி தப்புன்னு கண்டோக்கு குத்துது போப்பிடி ஆயத்த அர்த்தேஞ்சா ஈ வருஷம் எங்கு ஆயத்தா கொஞ்சம் அர்த்தோடி ஆனஞ்சு சீல் பாடுறது போயிலக்க இன்னும் எங்கு பண்ணுது ஈ கொஞ்சம் விவசேஷ கிரமடுதாத்திரே நம்மளுக்கு பிசு பண்ண போனோம் ஒஞ்சில கொடு சுக்கத்த காலலந்து பாப்பதாயக்கு பங்கத காலில் இத்தனை ஏஞ்சா மகத்த வருஷம் ஆனால் பூமியோடு உள்ளேனைச்சான் எங்கு தைரியச்சு அஞ்சாது ஆ தனிக்கல் நடை போது எச்சு கம்மி ஆனந்தாண்ட தும்புதக்கு புலக்கானிக்கே சந்தாவிடும் இத்தனு பகுஷா ஏத்து ஜனக்கு கொத்து நெங்கொத்துஜி பிரதி தனி ஒக்கேல் தக்குள்ள அக்கல் இல்லாடு புலேன காய் பல பறந்திட்ட பூர வெத்த வெத்த ஜனக்கணத்தது மூல்தி ஏறுத்துலே அஞ்சனே தனிக்கலேக்கு குத்துது எஜமானக்கலேக்கு மாத்தா அத்தனை கிராம இத்தனை கிராமத சாவடிக்கு போது கனி தீப்புன கிரம எத்தன ஐக்கு பிரதி இல்லாடு எஞ்சென்ச்சின சொத்துன்னு பூர கணத்தை உதிவிடும் ஐட்டும் எட்டெந்துள்ளுண்டு அரசுலேனு மெச்சி சாயறப்படாது தனிக்கலேனு மெச்சி சாயறப்படாது யான மந்தி சொத்துலேனு குணப்புணி காண்டிய மனப்புனே காண்டியத பூரு பூரத காண்டிய பதந்து போ போப்பணும் கரமலப்புனே கரத்து முந்து போப்பணும் மூர்த்தி தயரட்டு கட்டே களி கொத்தந்து போகணும் அத்தனை இஞ்சின்ச்சின ஓ கசுபாய மண் போய் ஆ கசுப்பு தேன் பத்தந்து போது அவள் சந்தவுள் அப்பக அரசு ஆ எஜமானில் தாடை வரும் பிறகுன்னு சரி ஈத்து கொரியத்தா மல்லெஜ் ஒஞ்சி வருஷ போட்ட பென்லான் ஆ வியவஸ்தை ஈ துளுநாடுத கிருஷி பத்திக்கு பிசு ஆத்து மகத்துவம் ஆ மகத்துவத தினுக்குல நினைப்பு வல் போறந்தாண்டா ரெட்டனே உண்டு பௌஷா நீ பண்ட இனி ஏத்து தாரிக்கு பண்ணி பக்குடு பத்நாலு அப்புறம் நானும் நாலு தினம் உண்டு பக்குடு பத்னென்ம போப்புனானிந்து உண்டு இந்த பௌஷா துளுவேரி கொத்து போடு பிசு ஏத்து நங்க மகத்துவன பக்குடு பத்னென்ம போப்புனால நங்க ஆத்தே மகத்துவத தின தாய் பௌஷா நங்கொத்து புசிரி பாரதனோடு புட்டு நான் சித்தன இ அப்பகதாரக்கே பண்ண சிரிக்குழு புட்டின தினால நான் நாலு தின கரிது ஆத்து மாத்திரத்து நிக்குழு வருஷ இடியா தின தீது பற்றேட பொறுத்துக்கேந்து முகூர்த்த தீது பஞ்சாங்க தூது ஈ கண்டைக்கு தேவேரண கிளசாந்து நம்ம மண்போ ஆண்டா ஈ ஒஞ்சி தின மாத்திர பக்குடு பத்னென்ம போப்புனானி கலிகே கேனந்த ராத்திரி ஒல்பு முட்ட நங்க கிரம வியவஸ்தின் மந்தொந்து பருளி பண்பணி விசேஷ கிரம பக்கு பத்னென்மகு ஐத்த ஒட்டு கொஞ்சம் விசேஷ கிரம அவே பிசுக்கு அத்துந்தாண்ட பக்கு பத்னென்மகு கைபித்து பாடுனா பண்புண கிரம பௌஷா பிராயதக்குளித்தேரட நம்ம நம்ம இல்லடு போது கேனு பைபித்து பாடுனு எஞ்சான் ஈ வருஷம் எங்கி கண்ட எங்கு திக்குனுந்தாண்டா ஆ கண்டோகியான பித்தோடு உந்தாண்டா ஐ கொஞ்சி புண்டி பித்துன்னு கொண்டது கண்டத மூலெடு கொண்டது பாடுடு பாடுது கைமுகி இது வரையருண்டு ஆனி கண்டகு நாலிரு மாதாவுனி பண்ண விசேஷ கிரமல நம்மட நடப்புணும் அஞ்சாது இது மாத்த விஷயம் ஒரணும் பண்ணுந்தான அந்த தரையது மித்துடனை போப்புனத்தந்து தரைக்கு பொக்குனத்து அத்தந்தாண்ட ரவு நாங்க அகத்தியில ஜீவனப்புன பாவை நிக்கலுண்டு ஆனால் ஒஞ்சி நிக்கலட தெரிப்போ ததக்கேண்டா நிக்கல் மாத்த எங்கன்னா சன்மித்திர பந்தல ஐநட தாத்திர நிக்கலட ஒஞ்சி விஷயம் தெரிப்போவில் ததக்கேண்டுந்தாண்டா ஈத்து மாத்த விஷயம்ல யானு பண்ணினவு இந்த எங்கு தாதல பரிது சாதனைவன் பெறலத்து அத்தந்த பிரதி ஊரில் மட்டெழுது கட்டது தீவன்ன விஷயலத்து இந்த நங்கு தெரியோடாயின விஷயா தாய நங்கு தெரிதாவோட விஷய இத்தேதுக்கு கொஞ்சம் சித்திரத கதைக்கு என்னந்தானே நமக்கு பயப்பட உண்டு அத்தனை கொஞ்சம் பத்தத லிரிக்ஸுக்கு என்ன நமக்கு பயப்பட உண்டு ஆனால் நம்ம அஜி பந்தினே நம்ம புள்ளியல்லே கேனரு தைரஜி பண்புனாடே முட்ட ஆத்துனுந்தாடா நான் கரின ஒஞ்சி வருஷம் ஒஞ்சி ஐவு வருஷம் கறி பொக்க நம்மக்கெல்லாம் பூர ஒஞ்சி தர மகிர்தாயக்க நீ ஏறு நங்கு பண்புனக்குழு முதல்னு மரப்பிடிச்சி முதல்னு ஒரிப்புலேருந்து நம்ம புடப்புணி மாத்திரத்து ஐக்கு மல்ல கிளசொப்புன்னு நம்ம ஜவனேர்னா கனிஷ்ட ரஜத பொருத்தோடு புருஷோ துப்புனக்கு போது அஜிடபுல வந்து ரெட்டு பாத்திரம்ல கெபி குறை மனசித்துந்தாண்டா ஏத்து மல்ல ஜானால நமக்கு பிதைடு திக்குணத்து நம்ம நம்ம இல்லடு திக்கணும் இனி யானித்து பணம் துல்லேருந்தாண்டா ரெட்டு பரப்புங்களுக்குள்ள குழு வந்து கதை பார்த்துருது இது கேத்து வந்து நான் அக்குள் தெரியின விஷயம் இனி யான் குழு வந்து நிக்கலே துரு பணம் துல்ல அப்போ நான் நிக்கல் நிக்கல் அர்ஜினக்களிட நிக்கல் நிக்கல் ஹிரியாக்களிட ஏத்தி விஷயம் ஒப்பா கண்டித்தவாதல உண்டு ஆனால் தெத்துன்ன மனசு நமக்கு போடு கேனு நக்குள் அக்குள் பண் பேருந்தாள் இரல கேனந்தே பண்ணுனால இரக்குள்ளே எங்களுக்கு என்னடே புருஷ திஜி பண்ணுனக்குள்ளே உப்பு நினைத்த காலோடு அஞ்சாது ஈ விஷயம் நம்ம மனசு மனதட்டாத தீவந்து பிசு பண்புனவு பொச வருஷ ஒய்க்கு புலே சேலை பாக்யகு மாத்திரத்து இனித்த காலோகு துளுவ சம்ஸ்கிருதி ஒரிப்பாயிருந்து பொச யுகாந்து நம்ம நிர்தாரம் வந்தது ஐக்காத்திர நம்ம பெண்கா நம்ம ராஷ்ட்ரீய சிந்தனைக்கு போடாது நம்ம பெண்கா ஐத்த ஒட்டுகு பாஷை சம்ஸ்கிருதி ஒரிப்புக்கு போடாதால பிசுத்த ஆச்சரணி நம்ம கிரமொட்டு மந்தொந்து பர்க்கா இனித்த காலகட்டு கத்து சாதாரண பத்து பதினேழு வருஷோடு தும்பு யுனெஸ்கோ தக்கில் இரவஞ்சி அத்தியாயம் அனுப்பின பொறுத்தோடு ஐவோ வருஷோடு துளுநாடுத சம்ஸ்கிருதி அலக்க நாசாதே போகுது வந்து பரது கொர்த்தெருகி ஐனு கேண்டி பொக்க கிளறி இதுரேடு லக்குது பொக்க சம்ஸ்கிருதி நினைப்பாது பூரா காரியக்கிரமங்களும் ஜத்தா அந்த மனுப்பினால உண்டு ஆண்டா இனித்த காலகட்டுக்கு அவர் பண்ண சத்தியா தாய் எந்த கேண்டா ஒஞ்சி நினைப்பு படு துளுநாடு சம்ஸ்கிருதி பண்புனவும் மித்து ஸ்டேஜடி நீ பார்த்தேர்ன விஷயம் அத்து அத்துந்தாண்ட நம்ம ஈத்து காரியக்கிரமம் அனுப்புணும் அவ்வளத்து அவு உப்பு நீ உங்களுக்கு என்ன கண்டுடி அத்துனாண்ட நம்ம குட்டே புலசேலை துணாடுட்டி அவு இடகு பத்தினி இத்த தயக்கு என்ன காலது அனிவாரியத்தை பார்த்தது இன்னைக்கு பட்டுன்னு போடாது மனுப்பணும் நிஜவாது அர்த்தம் உண்டு அதுக்கேண்டாண்ட இனி 5 வருஷத்துக்கு மிஞ்சின காரியக்கிரமது அகத்தியம் நெஜாண்டு இது குல்லிய பிசுத்த பக்கம் எங்கே கொத்து ஜெய்யஞ்சின பண்புனி பண்புனாத்து தீரின குளித்தீர் ஆனால் இனி நம்ம பண்ணுனா எதிர்த்தாய் அந்தப்பா அந்த பண்ணது பயங்கரது தூப்புனே கால தயக்கேண்டாண்ட பிசுத்த பக்கி தாலாகுத்து ஜன்ன பரிசை பிசுந்தத்து துளுத்த காரியக்கிரமத ஓ விஷயத பக்கெல்லாம் நான் கொத்து நானா பண்ண 5 வருஷம் ஆயக்கா அப்படி எங்கு ஈத்தே பணி தாத்தக்கேண்டாண்டா பிரயத்னோடு மித்துத பக்க தாள அர்த்தஜி நேற்று உயர்ன பிரயத்னம் உப்புனிந்துக்கேண்டா இத்த உப்பு நக்கலின் தாளமான பேராப்புஜி ஒரிதின ஜனக்குலே காணலாம் நடப்பயராப்புடா கிருஷின் அலக்க நாசமந்தான துருநாட சம்ஸ்கிருத்தின் போட்டோட்ல மொபைல்ல பாஷனோட துயர மாத்திர சாத்திய அப்பகா குட்ல பேண்ட் அந்து போத்துடு ஒந்த கிராமீண பகுடு பென்னி சாகுலி ஒரிதுண்டு ஐநாடல ஒந்த ஒரிப்பயர பிரயத்தம் அல்த்திருந்தாண்ட ஒஞ்சி மல்ல சார்த்தக ஐடுது மித்தியச்ச பண்ண சாத்தியஜி அவ் அத்துந்தாண்ட கனிஷ்ட நம்மக்கிலேக்கு இத்த 5 சென்ட் ஜாடு காங்கிரீட் பாடுது நெலண்டர்லக்கு பாடுது நமக்கு தாளமன் பெருளத்து மண்ணு ஒக்கே மண்ணே தூவந்தின கால துக்க குட்லடு எச்ச மண்ணு தராசி துயர் இத்தே திக்குண்டு ஓல்லஜ்ஜி மண்ணே எஜ்ஜந்தின பரிஸ்தி அப்ப கண்டவழுத்து நமக்கு துயர் திக்கொண்டு ஆண்டா கனிஷ்ட சம்ஸ்கிருத்தின் ஒரு பெயர் ரெட்டு சாதி ஒஞ்சி ஐத்த நிஜஸ்வரூப்புன்னு ஒரு பவுடுந்தாண்டா அவே ஜாகிக்கு போது ஆச்சரணின்னு தூடு உதாரணைக்கு கண்ட பென்னி சாகோலி காலி சாகோலின்னு பத்தொந்து துளுநாடு சம்ஸ்கிருத்த பக்க புட்டகட்டில விஷயம் பரவலி ஆத்து விஷயம் பரப்புணவு தாக்கலீகரண அவு கண்டித்த வதில் அகத்திய தயே 5 வருஷ கரீபக்க கனிஷ்ட பணரன்ல நம்மட போடுந்தாண்ட யுவபீளிகை தக்கு நீ கொஞ்சம் கிளச அனுப்புடு என்ன ஹிரியாய தரைமகுரு நெடுதும்ப ஆய பந்தினு பரதிவோடு இனி எங்குந்து என் தாய பண்பேசருக்கேண்டா யான் ஒஞ்சி 17 கிராமுக்கு மாஹிதி சங்கிரகந்து இல்ல இல்லக்கு போத்த கொஞ்சம் 2 வருஷம் அப்பக்க பிரதி இல்ல கட்டத்து ஒரினேக்கு கட்ட கட்டுந்து வரப்பின நம்ம கிரம அஞ்சு அது போயினவன் பிறக நேர சாத்தியஜி இத்தினவன் ஒரிப்பாவடுந்தான இனித்த யோபீளிக தக்குழு ஜானன் ஒரிப்பாலே ஒஞ்சினே துளு சம்ஸ்கிருதி எல்லாம் மாஷாப்புன்னு ஒயிட்டு கெண்ட ஒஞ்சி ஜான இப்போ கொஞ்சம் வாஸ்தவாத துப்புன வியவஸ்தை வாஸ்தவாத உப்புன வியவஸ்தின் ஒரிப்பாவடுந்தாண்ட இத்தப்புனே தர்த்தது பெண்ணி மண் புலே பண்ணி நம்ம ஏரியில் சாத்தியச்சு இனி தான் ஜனசங்கே பாபாவோட தாத்திர ஜிஞ்சோந்தே உண்டு ஆண்டா நம்ம நம்ம இல்லாடு உபயன் மல்பெறப்பு மல்த்துந்து பரலெத்தா கனிஷ்ட உஞ்சி பிசுபர்பத்து கனிதீப்புன கிரமக்கு தலனங்க கண்ட புல செலே அவடு தத்து கனிஷ்ட இல்லாடு மனுப்புனே மல்பெறாப்புஜா அவுளை நித காலோடிச்சு கெட்டசது ஆச்சரியனை கொஞ்சம் ஜால் துஞ்சி மூலடு கண்ட கணி தேத்தது கொஞ்சம் எல்லி கொஞ்சம் கத்தில கொஞ்சம் எல்லி தெல்ல அவுல நன்னாரில் தீது பலசேரப்பு அவு நம்மட கொத்துச்சு ரெட்டனே தாது நமக்கு உப்புன காவேரி சங்கராந்தி இருந்து பார்த்தது பிரச்சனை இடீ உப்புன ஆச்சரியங்கள பக்கி சூர்ல நமக்கு ஜானஜி சௌத்தி பலசோ பௌஷயான ஐத்த விரோதத்து சௌத்தி துளுக்ரமட்டு மண் பேர் இனிக்கு நமக்குலே கொத்துச்சு சௌத்தித விசேஷதான் இனிக்கு மூர்த்தி கணத்தது தீப கணேஷ மல்ப அவ கண்டித வதல் எட்டே துளுக்ரமட்டு கர்மது அட்டொலிகை தீது கர்மது சௌத்தி பலசு நித்துனி ஈ கிரமம் நம்ம வரிப்பாத நாத்தே மாத்திரனா துளு சம்ஸ்கிருதி சுருவரியோடு ரெட்டு கிரமக்கு சரி ஆவடு நூ ஜோக்குலேக்கு நத்து நங்கு நனதுக்குலே கொத்துவோடு மதி மேல பொஜ்ஜல நூ ரெட்டின் சரி மந்திரட பூர சரி ஆப்பணும் துளு சம்ஸ்கிருதி நூ ரெட்டினே சுருவு பொல்த்துதுன்னம்மா ஒஞ்சி மதி மெத கிரமக்கு நங்கு இத்த மஞ்சள்ல பூஜுவா நலிப்புவா பூரம் அனுப்ப நம்ம தார எருணஜ்ஜி முர்த்தத கம்பஜ்ஜி நங்கு சன்னயத வனசிஜ்ஜி ஓ கிரமல்ல நம்மடைஜ்ஜி மண்புலே யான் விரோதிஜி இத்தே பண்றான இனி மெஹந்தி இத்தனை கிளையில உண்டு கிளையரிக்கு அது இனிக்கு மெஹந்திக்கு போர்ச்சி மண்புள்ளத்து ஆண்டா மண்புடைய மந்தது எச்சிக்கை மண்புல எங்க விரோதிச்சு இனி தார ஏறவுன கிரமம் மந்தது நிக்குள் மெஹந்தி மண்புல எங்க தால சமஸ்தி அந்த மனது எல்லா மதி மதவுல போது யான் விரல் தோஜா ராப்புச்சு ஏகன நம்ம நம்ம இஷ்டம் ஆனா நம்ம சம்ஸ்கிருதி ஒரியோடு உண்டாண்டா கண்ட புல சிலைக்கு தூரு பாரு நமக்குள்ள எரளத்து கிருஷி ஒரியோன் அல்ப ஒரியுண்டு ஏன்னா பௌஷா ஒஞ்சி எங்கு கொத்துண்டு ஏப்பமுட்டு துளு ஜனக்குழு துளுத சம்ஸ்கிருதி ஒரிப்பாவேரா ஓ நாசான்ல துளு ஒரியுண்டு ஆனா நமக்கே இஷ்டா நங்க சரிக்கட்டு பாத்தேரே பருப்புச்சு துளு ஆண்டா நம நம பார்த்திருந்தால கனிஷ்ட துளு பாஷன் வரி பயிரங்க தீரணும். துளு பாஷ துளு சம்ஸ்கிருதி நிக்குள் நிக்குள்ள பட்டு அயின் பரதித்தோன்னு தாக்கலீக்கரணத்தை வவஸ்தை மன்புலே தயா பூச்சி எல்ல நிக்குள்ள யான் பத்தது கொஞ்சம் விஷயம்ன எங்கொஞ்சி நின்று நிக்குள் கொஞ்சம் ஊர் தொஞ்சி கதை போடு கேள்னாக்கா ஈ ஊரு கத்ர கொடியால் பயில் மூலொஞ்சி தெய்வஸ்தானம் உண்டு, ஈத்து கிராமம் கொஞ்சம் பப்புசானம் உண்டு, ஈத்து கிராமம் மூலொஞ்சி கொடியால் கொஞ்சம் கம்புலா வந்துடும். பௌஷா ஈ இல்லாடு சூறு நடத்து போனால் கத்திரி கம்புலா வந்து உண்டு. கத்திரி கம்புல ஏத்து இப்போ இத்தியாசம் இருந்துக்கேன் தேவேர கம்புலா வந்து புதார் ஆ கம்புலத்தை பற்றி இனி தவு நடத்தும் திச்சு. ஆனால் கனிஷ்ட கேன் நக்கலி நமக்கு விஷயத்தை தோணலையத்தா இனி நம்ம ஈ மண்ணடி இத்து நக்கலுக்கு ஆத்தான்ல நமக்கு குத்துச்சிருந்தாண்டா ஓல நமக்கு சம்ஸ்கிருதி ஒரு ஒன்று அஞ்சாது சுரு நம்ம பாஷைன்னு ஒரிப்பாலே பாஷை தொட்டுக்கு சம்ஸ்கிருதி நம்ம ஒரிப்பாலே ஐத்து ஒட்டுக்கு ஓல் வாஸ்தவாத அஞ்சின வவஸ்தை நடப்புனா அடே கொஞ்சம் புருஷோத்து மந்த்து போது தூது தெரியும்னு வவஸ்தை மன போலே இத்தினால ஒரிப்பாலே இத்தே உப்பு நொஞ்சி ரெட்டு தாருண்ட இல்லைனா நமக்கு தின்னு ஜெகல் பக்க காங்கிரீட் இன்னைக்கு போஷா ரெட்டு தாரே ஒரு தந்தைச்சால கஜவு தக்கர லாப்பினா தமுதேலுக்கு வந்து மனது கேள்வி தாரை நடத்தினு அஞ்சாவது ஆத்தினால ஒரிப்பா இருந்தாண்டா இனித்த காலகு குட் பௌஷா நேற்று குட்ல அப்பந்தின குள்ளுள்ளி ரக்கலக்கெல்லாம் ஹல்லிடு அவள் பள்ளி பள்ளி பூர நடத்தும் உப்பு அஞ்சின ஜாகிடு பூரெல்லாம் ஒரிப்பால் எந்த பண்புச்சு சத்தியத புத்தரடு கெல பாக்கியார கம் பாக்கியார் பாரப்பாடி கண்ட பூக்கரத கண்ட இஞ்சித்திர மாத மஸ்து ஜாகிலுள்ள ஐனு ஒரிப்பாலே ஆராதனை நம்ம கண்ணாரே தூது தெரியும்ல ஓலொஞ்சி நேமானகா கந்தபத்தன் புர்க்க பலி புணத்து ஒன் பொறுத்து குழுதவுள் தாதா உதாரணம் என்ன குட்டுமடு என்ன தெய்வம் எங்கு கொத்து ஜிந்தாண்டா யான் என் சென்ன சம்ஸ்கிருதி நொறிப்பாவும் அஞ்சாது ஈத்து மாத விஷயம் நிக்கலிகா நோப்புலத்து கல்லத குள்ளத்து இந்த நங்கு தெரியோடாயினே நிக்கலிங்க நினைப்பு போட்டாய் அஞ்சாது துளு சம்ஸ்கிருதி ஒரியோடாயின் ஏறது வந்து நமர்து வந்து எனர்து வந்தது நமர்து மாத்திரதுல வந்து அஞ்சாது பிரகிருத்தின்னு ஒரிப்பாயிர ஏ தாப்புனா ஒரிப்பாக்க கரீனங்க கூட கடையிற சாத்தியஜி ஓலான காணலி உண்ண உண்ணுந்தானே ஒரிப்பாக ஆண்டா நம்ம மண்புணம் சித்தனா ஞானத ஒரிப்புக்கு நிக்குல் மாத்த பெந்தர்ந்தாண்டா துளு சம்ஸ்கிருதி கண்டித்தவாதல ஒரியணும் யான விஷயம் பண்ணது என்ன பாத்திரம் முக்தாயம்
1: இத்து நேட்டா இஞ்சிப்பா துளு பரிஷத் குட்லா பொக்க மேப்ஸ் காலேஜ் மங்களூரு மொக்கல்னா ஒட்டு சேரிகிடு குட்லத மேப்ஸ் காலேஜ் நடத்தின பிசு பர்பத நெம்பு ஈ காரியக்ரமடு துளு பரிஷத்த ரெட்டனே வித்யார்த்தி சம்மேளனத குருக்காரே ஸ்ரீ விஜேத் ஷெட்டி மெரண பாத்திர கேண்டரு உந்து இனித்த துளு பிரசார கேனந்துப்புலே ரேடியோ சாரங் 107.8 FM உந்து ரங்கு ரங்குதா பதுக்கு.

தயப்பா பண்டையான ஆசீரையே தோயார்து மத்தியான காரிண்டத்தையா பிதாடுது வர பல பேக போயா பிதாடுது வர பல பேக போயா.

0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல்ன அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார யா நிக்கல்ன விஜயகுமார் கொடியால் பயில் பாத்தருந்துல
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமிட் அண்ட் குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல்ன தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யா நிக்கல் எடுத்த தின குசல் தர சின்ன விண்டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: ತುಳು ಪ್ರಸಾರಗು ನಿಕ್ಲೆಗ್ ಮಾತ ಮೋಕೆದ ಸೊಲ್ಮೆಲು.
1: ಇನಿತ್ತ ತುಳು ಕಾರ್ಯಕ್ರಮಡು ಇಂಚಿಪ್ಪ ತುಳು ಪರಿಷತ್ ಕುಡ್ಲ ಬೊಕ್ಕ ಮ್ಯಾಪ್ಸ್ ಕಾಲೇಜ್ ಮಂಗಳೂರು ಮೊಕಲ್ನ ಒಟ್ಟು ಸೇರಿಗಿಡು ಕುಡ್ಲದ ಮ್ಯಾಪ್ಸ್ ಕಾಲೇಜ್ಡ್ ನಡತಿನ ಬಿಸು ಪರ್ಬದ ನೆಂಪು ಕಾರ್ಯಕ್ರಮಡು ತುಳು ಪರಿಷತ್ತದ ರಡ್ಡನೇ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಸಮ್ಮೇಳನದ ಗುರುಕಾರೆ ಶ್ರೀ ವಿಜೇತ್ ಶೆಟ್ಟಿ ಮೆರಣ ಪಾತಿರ.
2: சுருக்காது யான நம்மன சித்திர ஒரிபெம்மேறு விஷ்ணுமூர்த்தி ஜனார்தன தேவர் என்ன போல்நாட சத்தியத பாதுகு தரத்தக்க வந்து மேப்ஸ் காலேஜ் தஞ்சி பொருளுத சபாங்கனுட்டு நிக்கல மாத்திரல தும்பத்தவாது துளு பரிஷத்து பண்பட சித்திரம் கூட்டதாடிட்டு ரெட்டு பாத்திரனு விசுத்த விஷயத்த பகிட்ட பாத்திரடு பண்ட இந்த எங்கு ரெட்டனே சர்த்தி திக்குனஞ்சின யோகா தேகெண்ட கரின வருஷ ಈ ಮುಲ್ಪಪ್ಪುನ ತುಳು ಪರಿಷತ್ತದ ಹಿರಿಯರು ನೀರಿನ ಮಹಾತೇರ್ನಲ್ಲ ಮುತುವರ್ಜಿಡು ಎರಡು ರಡ್ಡನೇ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಸಮ್ಮೇಳನದ ಗುರುಕಾರ ಸ್ಥಾನಡು ಕುಲ್ಲಾದ ಆ ಇಡೀ ಕಾರ್ಯಕ್ರಮನು ಎರಡು ದುಂಬತ್ತವಾದದ ನಡಪದ ಕೊರಿಯರ್ ಅವು ಯಾಣ ಮಂತದನ ತ್ಯಾನವಲು ಕುಲುದುನಿ ಮಾತ್ರ ಆಯ್ತ ಪ್ರತಿಯೊಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಂತದನಿ ಬಹುಶಃ ಈ ತುಳು ಪರಿಷತ್ತ ಪ್ರತಿವರಿಯನ್ನೆಲ್ಲ ಕಜ್ಜ ಆಂಡ ಅಂಚಿನ ಒಂಜಿ ಸ್ಥಾನಡು ಎನ್ನ ಅರ್ಹತೆ ಆತನ ಇಂಕಾ ಅಪ್ಪ ಮಹಾನಾದಿಗೆನು ಕೊರ್ದು ಆಯ್ನ ಕುಲ್ಲಾದರಂದ ಆಂಡ ಅವು ತುಳು ಪರಿಷತ್ತದ ಆ ಎಡ್ಡೆಪ್ಪು ಅಂಚಾದು ಅಯ್ಯನ ನೆನಪುಡು ಈ ಒಂದು ಇನಿ ಅವಳ ಕರಿ ವರ್ಷಲ ಬಿಸುತ್ತ ಕಾರ್ಯಕ್ರಮನೇ ಮೂಲ ಮಂದದಿನಿ ಅಂಚಾದ ಕುಡವರ ವರ್ಷ ವರ್ಷ ಬತ್ತದು ಬಿಸು ಕೊಂಜಿ ರಡ್ಡು ಪಾತೆರ ಬನ್ನಡು ಅನ್ಪಿನದನ್ನ ಯೋಗ ಈ ಮನ್ನಡುಂಡು ಅಂಚಾದ ಕುಡವರ ಬತ್ತದು ನಿಕ್ಲೆ ತುಂಬತ್ತವಾದ ಬಿಸುತ್ತ ಈ ಕೂಟಗು ಉಪ್ಪುನಂಜಿನ ಪುರ್ತು ಮಿತ್ತ ಚಾವಡ್ಡುಪ್ಪುನ ಮಾತಿರಲ ಒಂಜೇ ಪಾತ್ರೆಡು ಸೊಲೈತ್ತು ಸೊಲ್ಮೇಲಿನ ಸಂದಾವಂತು ಮಿತ್ ಎದುರಡಿಟ್ಟು ಕುಲ್ದು ನಂಚಿತ್ತನ ಎನ್ನ ಸನ್ಮಿತ್ರ ಮಾತ ಮ್ಯಾಪ್ಸ್ ಕಾಲೇಜ್ದ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಬಂಧು ಅಂಚನೆ ತುಳು ಪರಿಷತ್ತ ಸದಸ್ಯರ ನಕಲು ಪದಕೇರ ನಕಲು ಅಂಚನೆ ಮಾತಾ ಸಿಬ್ಬಂದಿ ವರ್ಗದ ಕಲೆಗಳ ಸೋಲೈತು ಸೋಲ್ಮೇಲಿನ ಸಂದ ಒಂದು ಬಿಸು ಪನ್ಪುನ ವಿಷಯ ಬಹುಶಃ ಬಿಸು ಕರೆದು 14 ದಿನ ಅಡಿನೇಕ್ ಯಾಕೆಂಡ ಪಗ್ಗುಡು ಇನಿ 14 ಪೋಪುಣಿ ಬಂಡದು ಅಪ್ಪಂಡ ಆಂಡ ಬಿಸುತ್ತ ವಿಷಯ ಅವು ಯಾವ್ದಾಲ ಆಣಿದ ದಿನಕ್ಕೆ ಅವಡೊಂದತ್ತು ವರ್ಷ ಇಡೀ ಹೊಸ ವರ್ಷದ ಮಾನದಿಗೆ ನಂಗೆ ಗೊತ್ತುಪೋಡು ಅಂಚಾದ ಇನಿತ ದಿನ ಆಡಲ ಮಲ್ಲೆಜ್ಜಿ ಈ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿದ ಬಗ್ಗೆಟ್ಟು ಒಂಜಿ ಚೂರಾಣಲ ನಂಗೆ ಮಾತಾಡಲು ಗೊತ್ತಿಪ್ಪಡ ಪನ್ಪಣ ಉದ್ದೇಶ ಹೊಡೆದಾತ್ರ ಇನಿತ ದಿನ ಈ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ರಡ್ ಪಾತಿರಣಿಕ್ಲಿಗೆ ಪೊಲಪು ಕಟ್ಟೊಂದಲ್ಲ ಅಪ್ಪ ಕಂಡ ನಂಕೆ ಎದುರುಡು ಕೆಲವಾತು ಸೊತ್ತುಲಿನ ಮಾತ ಬಾರದಿರಿಟ್ಟು ದೀದು ಆಯ್ಕೆ ಕಾಯಿ ಫಲ ಫರಂದಲಿನ ಮಾತ ದೀದು ಐತದುರುಡು ಕನ್ನಡಿನ ದೀದು ಸಿಂಗರದ್ದು ಬಿಡ್ತೀರು ಅವು ದಾಯಗಪ್ಪ ಪನ್ಪುಣ ಚಿತ್ರಂಜಿ ಜಿಜ್ಜಾಸೆ ನಮಕ ಮಾತ ಉಪ್ಪು ಬಹುಶಃ ಗೊತ್ತಿತ್ತು ನಕಲಿ ಗೊತ್ತುಂಡು ಇಲ್ಲಾಡ ಆಚರಣೆ ಮನ್ಪುಣಕ್ಲೆ ಮಾತಿರಲೆ ಗೊತ್ತುಂಡು ಬಿಸು ಪಂಡದಾದಂದ್ಕೆಂಡ ಹೊಸ ವರ್ಷ ಅಂದು ಪನ್ಪುಣ ಹಿಡಿದ್ರ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ನಮ್ಮ ಪ್ರಕೃತಿನ ಆರಾಧನೆ ಮನ್ಪುಣಕ್ಲೆ ಹಿಡ್ದ ಆಯ್ನ ಹಿಡ್ದಾತ್ರ ನಮ್ಮ ಸಂಪತ್ತು ನಮ್ಮ ನೆನಪು ಅಂತಂದು ಆ ಸಂಪತ್ತುಲೇನ ಉಳಿದೀತೀನಿ ಅಪ್ಪ ಸಂಪತ್ತು ಬಂಡ ಇಟ್ಟು ಬಂಗಾರ ಲಜ್ಜಿ ಕಾಸು ಲಜ್ಜಿ ಪದ್ದೆ ಪಣವು ಲಜ್ಜಿ ಸೀರೆ ಲಜ್ಜಿ ದಾಲಜ್ಜಿ ದೀತಿನಿಗಾಯಿ ಕಾಯಿ ಫಲ ಬರೆದು ಮಾತ್ರ ಅಪ್ಪಂಡ ನಂಕು ಸಂಪತ್ತು ಹೊಂದ್ಕೆಂಡ ಅವೇ ಅಂಚಾದ್ರೆ ನಮ್ಮ ಹಿರಿಯಾಕಲು ಪ್ರಕೃತಿನೇ ಸಂಪತ್ತು ಅಂದ ದೀನ್ ಹಿಡ್ದತ್ರ ಆ ಪ್ರಕೃತಿದ ಸೊತ್ತುಲಿನ ನಮ್ಮ ಪಸಂದ್ರದ ಸೊತ್ತುಲಿನ ಎದುರುಡುದೀದು ಅವಲತೂಲೆ ಐಟಿರೇಗ್ ಸಿಮ್ಲದ ಮುಂಚಿಲ ತಿಕ್ಕುಜಿ ಆತನ ಘಟ್ಟದ ಸೊತ್ತುಲ್ಲ ತಿಕ್ಕುಜಿ ಅತ್ತ ನಡ ಪಿದೇವ್ರದ ಬ್ರೊಕೊಳಿ ಆವಡು ಓಲ ತಿಕ್ಕುಜಿ ನಂಕು ತುಗೇರು ತಿಕ್ಕೊಂಡು ಹೋಗುದು ಕೆಂಡ ಊರುಡು ಆದು ಬುಲೆದು ನಮ್ಮ ನೀರುಡು ನಮ್ಮ ಊರುದ ನಮ್ಮ ನೀರುದ ಅಂದ ಊಪುರವುಲ್ಲ ಅವು ಮಾತ್ರ ಇಟ್ಟು ತುಗೇರು ತಿಕ್ಕೊಂಡು ದಾಯೇ ದಯಕೆಂಡ ಬಿಸುಕು ದೀವಡೈನ ವೈನಂದು ಕೆಂಡ ಯಾಣು ನಡ್ತು ಸಾಂಕದಿನ ಸೊತ್ತುಲಿನ ಯಾಣು ದೀವಡು ಬಂಡದು ಅವು ಕಾಯಿ ಫಲ ಪರಂದಾದಪ್ಪು ಗೋಂಕು ಪೆಲಕಾಯಿ ಹುಕ್ಕಾದಪ್ಪು ಇನ್ನು ಮಾತ ಈ ಕಾಲೋಗೆ ದಾಯ ಹಾಪುಂಡು ನೆಟ್ಟೊಂಜಿ ವಿಷಯ ಉಂಟು ಬಿಸು ದಾಯಿ ಇಂದುವೇ ದಿನಟು ಬರೋಡು ಇತ್ತೆ ಅನ್ಪಂಡೆ 14 ದಿನ ತುಂಬು ಬಿಸು ಇತ್ತನು ಹೌದೇ ಬಿಸು ಇನಿತ ದಿನನೇ ಬರೋಡು ಆ ದಿನನೇ ದಯ ಬರೋಡು ಜನವರಿ ಒಂಜೆಕ್ಕೆ ಸುಲಭತ್ತ ಎಂತು ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಪೊಸತ್ತ ತಿರ್ಗಣಾಗ ರಪಕ್ಕ ತೋಜುನ್ಲ ರಡ್ನೆ ನಂಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ರಜೆಲ ಕೊರ್ಪುಂಡು ಪುರ್ಲುಡ್ಗೆ ಆಚರಣೆ ಮನ್ಪೋಲಿ ಅಪ್ಪಣ ದಯ ನಂಗೆ ಬಿಸು ಒಂದು ಮನ್ಪಿನವಿನ ಆನಿ ಆಚರಣೆ ಮನ್ಪರೆ ಬಲ್ಲಿ ಆತ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ದಯ ಇನ್ನು ಜನವರಿ ಒಂಜೆಕ್ಕೆ ದೀಜರು ತುಲೆ ಇನಿ ನಮ್ಮ ಅವು ಕ್ಯಾಲೆಂಡರ್ನ ತೂಂದುಲ್ಲಣ ಅವು ಬರ್ಪುನ ಹಿಡಿದು ರಡ್ ಮೂಜಿ ಸಾರ ವರ್ಷ ಹೊಡೆದು ದುಂಬೇ ನಮ್ಮಡ ಈ ಹೊಸ ವರ್ಷ ಆಚರಣೆಯಲ್ಲಿ ಇತ್ತ ಅವೇಕು ಬತ್ತದ ಹೆಚ್ಚ ವರ್ಷಲಾಯಿಜಿ ರಡ್ಡನೇ ಗ್ರೆಗೋರಿಯನ್ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ನಮ್ಮ ಈ ಬಿಸುವನ್ನು ಆಡಿರ್ಲ ಬಂಗ ನಾಲ್ನೇ ಬುಟಕು ಹೋದು ಸಂಕ್ರಾಂತಿ ನಾಡ್ದು ಆಯ್ತ ಮಣದನಿ ನಾಡ್ದ ಬಿಸು ಒಂದು ಪುಣ್ಯ ಬಕ ದಾಲಜ್ಜ ಆಯ್ತ ವಿಷಯ ಆಂಡ ಈ ದಿನದಾಯ ಮಹತ್ವ ಅಂದ್ಕೆಂಡ ಒಂದು ಕಾಲಿ ನರಮಾಣಿ ಒಂಜಿ ದಿನದೀತಿನೆ ಅತ್ತು ಹೊಸ ವರ್ಷ ಅಂದು பிரகிருதி பதிலாயின காலா பண்ணுது, பிரகிருதி பதிலாயின காலா பண்ணா ஒரு பொறுத்துடி இத்தனை சித்திரம் மாத்த தைக்குள்ள பறையிறேன்னு பூரா தாழ்த்துது, பொசையிறே கொடிதாது பூ போன காலா. ஈ குக்கு விளக்கை கோங்கு மாத்த நாங்க இத்தே தினியரத்தி குனிதாயே ஈ பொறுத்துக்கு ஃபல பொறுப்பின காலா. ஏப்ப பிரகிருதி ஃபலதிஞ்சது குறந்து போன பொறுத்துண்டா ஆ பொறுத்துனே நமக்கு கொஞ்சம் ஃபலதிஞ்சுன காலாந்து படுத்து நம்ம பொச வருஷம் அந்த ஆச்சரியனை வந்தது. ஐ கொஞ்சம் எட்டு உதாரணை தோலை பௌஷா துளுவேறின பூரா ஆச்சரியனை ஒஞ்செடுத்து கொஞ்சம் சங்கலை கொடித்திலக்க நமக்கு கெட்ட சாந்தமுகள் பௌஷா ஏத்து ஜனக்கு கொத்துண்டு எனக்கு என்ன பூஜை ஆனால் மாத்திரையில் கொத்துண்டு என்னுவேன் தேக்கேண்டா கெட்ட சபன போனோ இடீ துளுநாடு நத்து ஜகத்துடு கொஞ்சம் அப்பெனு பூமி அப்பேக்குல கொஞ்சம் ருத்துஸ்ராவாப்பணும் பூமி அப்பேல மதிமலாப்பாளப்பணும் கொஞ்சம் கல்பனடு மூஜி தினா பூமிக்கு கொட்டு பிக்காச பாடந்த ஆராதனை அப்படின் சித்திர விசேஷ சம்ஸ்கிருதி இத்தனை கெட்டச மாத்திரம் ஈ கெட்டச ஏப்ப வரப்புணி கெட்டச பரப்புணி பொன்னி இருபத்தாஞ்சு இருபத்தேழு போப்புணி பொன்னி பண்ட ஏப்ப கெண்ட புயின்தேலேருந்து கொஞ்சம் திங்குள் உண்டு ஜனவரித சங்கராந்தி இருந்து ஃபெப்ரவரித சங்கராந்த உலை வரப்புணி பொன்னி ஐட்டு கடேத்த நாலு தினம் கெட்டசாந்து பந்த ஆச்சாரியன்னு மல்லி போயிரு கெட்டசத்தை அர்த்தம்ச்சினா மதிமலா பொனி வந்து ஆ மதிமலா பொனி பண்ணது அர்த்தம்ச்சா ஒஞ்சி பொண்ணு பொண்ணு போது பொஞ்சவாவுடுந்தாண்ட ஐத்த மத்திய காலா பண்டா பத்து பதினாறு வருஷ பிராய கனக பொண்ணு பிரசுரூட்டு மதிமலாப்பின கலகு தும்பு ஹிரியாக்கள் மத கரப்பத்தா உண்டு சம்ஸ்கிருதி மந்தம் தெரு அது அர்த்தச்சந்தகேண்ட பொண்ணுன ஆள் எவ்வளவு பத்தலு பண்ணுச்சு அர்த்தம் அஞ்சேனே பூமிகள மதிமலாயரா பூமி மதல மதிமலாய்க்கு அர்த்தச்சா பூமி மதிமலாயிருந்தான நான் ஃபல குர்றையாரு தயாராத்திரு ஆ ஃபலகுர்ரே தயாராத்திரைக்கு ஓ சாட்சி கேண்டா கெட்டச கரீலக்கன்னு இறை தாழ்ந்து பொச குடிப்பு பத்தது குரல் பூரா உரகு பூரா காய்ஃபல பறந்து பத்தனு அஞ்சாதே ஈ விசு சரியாத அலச்சனை மந்தாண்டா தும்புதக்குள் வா புஸ்தகல ஜெந்த வா விஜானல இஜ்ஜந்த இந்தேனே நம்ம பொச வருஷாந்து படத்தை பிஜித்திருந்தாண்டா நம்ம உயர்த்து உஷாருள்ள நம்ம ஹிரியாக்கள் ஐடுது மூஜிப்பட்டு தெரியினக்குள் நம்ம அர்த்தமல்தோன்னு உடாப்பணும் ரெட்டனே தாது ஈ விசுத்த ஆச்சரணை ஏன் சேத்துனதுக்கேண்டா பௌஷா ஏத்து பொருள் கிரமக்கேண்டா இனி பிசுந்தாண்டா காண லக்குனக ஜோக்குலேனு கண்ணு புலையரப்பட்டு ஜெத்து நல்பாடுதே தட்டுந்து பார்த்தது கண்ணு உச்சி தெப்புல ஜோக்குலேனு குணத்து பார்த்தது ஈ எதிரோடு தீத்தின காய்ஃபல பறந்துலேனு கணத்து தோஜாவோடுக்கே தாயே பொச வருஷதானி ஜோக்குலு எட்டே சொத்துனே தூடு அப்பட எட்டே அந்த பண்ண தவுள் பொருளுத சித்திர தீவுலெட்டா அத்தனை சீரே பொருளுத சொத்துலின தீவுலெட்டா இஜ்ஜி நம்மக்களே கொத்தித்துனவு பூரா பொருள் வந்து பண்ற நங்கு மாத்திர பொருள் இடீ பிரகிருதிக்கு பொருளுக்கேண்ட ஈ காய்ஃபல பறந்து ஐ காத்த ஐன தூள மகா ஐன் எட்டேனு தூள எட்டேனு பட்டுலா ஈ உத்தேசோட தாத்திரனே பொச வருஷதானி நம்ம மாத்திரல காண்டே லக்குது மீது பத்தது ஆ காய்ஃபல பறந்து ஐக்கு கனி இந்து புதர் கனி இந்து பண்ணப்புனவு கொஞ்சம் பொசத்து சம்பத்து கொஞ்சம் எட்டேப்பு குப்புன சூச்சான் ஐட்டு தேவரை தேவரை சுத்தி இது ஐத்த சுத்தல காய்பல பறந்தது இது ஐட்டு கொஞ்சம் கண்ணடி தீப்புன்னு தூளை ஆ கண்ணடித மகத்துவன தூப்புந்தாண்டா பௌஷா கொஞ்சம் அர்த்தோடு தூப்பறந்தாண்டா தேவஸ்தானக்கு போயினக்கலையில குத்துன் ஜாத்திரை போயினக்கலே குத்துன் தேவரின கொடிமரத்தை தூரடு அத்தனை தேவஸ்தான பாக்கில் தூரம் அட்ட கண்ணடி தீது போயிரு இந்த தாய கண்ணடி தீப்புன் இந்தக்கேண்டா அக்குள் பண்ணப்பேரு அவு ஈ பொக்குனக நின்னு ஈ தூவல்னா அந்த பண்ணப்பு அர்த்தோடல நின்ன நீ தெரியொந்து பொக்க தேவரடிக்கு போலா பண்ணப்பு அர்த்தம் ஐட்டு நின்ன பொர்ச்சாந்தி நின்று மாத்துக்கு ஊவித்துன்னு ஆ கண்ணடி நின்ன பிரதிபிம்ப தூப்புன பொறுத்துடு அயின் அடைக்கு புட்ல உலைக்கு போனாக ஈ ஈயாது போலான்னு யானமல்ல எஜமானி அதில் போயிருச்சு அனமல்ல துட்டுதை அதில் போயிருச்சு அஞ்சாதே ஆ கண்ணடி எதிரடு தூனாக என்னன்னு யானு பொச வருஷதானி தூடு யான் பொருள் இல்லைனா என்ன மோனேடு பண்ணுண்டா அத்த முன்ன மோனேடு முத்தனுண்டா பண்ண விஷயத்து என்னன்னு யான் தூயந்தான் என்ன வருஷக்கு யானே பொருள் என்ன தேவேறு புட்டது கொடுத்துனா என்ன யான் தூயண்டா என்ன வருஷம் எட்டையே பண்ணினு சித்தனை பாவம் ஐ தொட்டுக்குள்ள கொஞ்சம் கிரமைத்தன் பொன்னாக்கு பொச பங்காரம் அழுத்துண்டா ஆ பொச பங்காரம் குணத்து அல்ப தீவுடு பண்ண கிரமைத்தன் ஆ பங்கார கணத்து தீப்புனு அர்த்தஞ்சினா ஜகத்துடு ஒவ்வொரு அத்துந்தால நரமானியங்க ஏது சம்பத்து புரிச்சி பண்ற சம்பத்து அகத்தியம் உண்டு ஆண்டா சம்பத்து பண்ணது தொட்டு தொடுத்து வாடுறச்சு பொச பங்காரத பொருளுனு தூண்டா ஈ இல்லடு துட்டு பணவுக்கு குறத்தை பர்ரே பல்லி பண்ண கல்பனை ஆ பிசுக்கு சொத்து தீப்பேரு ஈத்து மாத்தேன்னு தீது ஆணி கொஞ்சம் இஷ்டே கிளச வாழ் பேர் உண்டு தாயே இத்தே தூக்க மாத்தேர்ல பரே நாங்கள் தினோல காண்டலக்குது அப்பே மன கார பார்த்தது இல்லடுது பிதாடலேது ஜியோ மனோட மனுப்புனக்கு இயர்லச்சு தேக்கண்டா அக்கலக்கலே காண்டலக்குனாக்க பெல்லாது பொறுத்தாது இப்புனு பஸ் ரெடி இப்புனு காலேஜ் பர்த்தாவோடு அத்தனை ஏறு காண்டலாத்தே குத்து யானாதுலாத்தே ஆண்டா காரு பத்தோடு உண்டாண்டா கொஞ்சம் எட்டு தினமான தீத்துன்னு கேண்ட பிசு
3: காடை லக்குது தேவரேக்கு கை முகிது கணித்த பொருள் தூது ஹிரியாக்கள்னா காரபத்தோடு தும்மு ஹிரியாக்கள்னா காரபத்தனாக இனிக்கல கேரளதக்கு லெகுத்து அல்பஞ்சி விசு கை நீட்டா முந்தஞ்சி கிரமண்டவு துளுநாடுல இத்தன் ஆனி விசுக்கு பூர காரபத்தினாக்கலே அஜ்ஜரி மெல்ல சொண்ட ஒடுத்து கிர்த்து ரெண்டு ரூபாயா நாலு ரூபாய் கொரோடு தேர் இத்த நாலு ரூபாய் கொரோனா ஜோக்கில் பிற கொறுப்பேர் ஆண்டா ஆத்தேத்த துட்டான கொரோடு வந்து தாயக்கேண்டா அவு ஜோக்குலேக்கு பொல்சுகுவாடு அது குறிப்பினி ஆ துட்டுன்னு ஜோக்குல் தெத்தியுது ஐட்டு ஜாத்திரை காணா காணா தாதான்லாம் தின் உணியரதாதி கண்ட சாகுலி மாத்திர கிருஷி இஜ்ஜாந்த துளுவேர்ன பதுக்கிச்சு ஐக்காத்திர ஆ கிருஷிக்கு போடாது கொஞ்சம் கிரமமல் தொந்தித்தீர் அப்பக்க பூமி பண்ணப்புனோ ஒஞ்சு யஜமானிலக்கெல்லாம் கைட்டித்தரி பாக்கி தக்கல் மாத்த ஒக்கேலுன்னு பண்ணது இத்தனி ஆ டெனன்சி த கிரமட்டு நரமணி பதுக்குன காலோடு தனிக்குலடா ஈ வருஷ புட்டு மகுத்த வருஷக்கு பூமின் தெத்தோன்னா கொர்ப்புள்ள ஈ வவஸ்தை நடத்தும் பிசுக்கு பண்டா உதாஹரணைக்கு மூலம் யஜமானிலித்திருந்தாண்டா மேர்ன சுத்தருடுப்புன ஈத்து பூமியுடு பென்புன பிரதி கண்டலா ஈ வருஷ கொஞ்சம் ரினிவலன் ரினிவல் பண்டேஞ்சா ஈ வருஷ பெந்துன படிட்டு ஈத்து முடியரைக்கு சந்தோடு ஆத்து முடியர்னு கொண்டது தீது தனிக்கல எங்க ஈத்து கண்ட யாரு ஆண்டில் எங்கொஞ்சி ஈ வருஷந்த எங்க ஜாஸ்தி போடு ஓ ஆ திருத்த கண்ட எங்க கொர்ப்பார் எந்த கேண்டா ஆணி கொர்ப்புனியார் அத்தா ஆய சரிக்கட்ட முடியறி குறிஞ்சிருந்தாண்டா இந்த நின்ன ரெட்டு கண்ட பிறதெத்த ஒஞ்சி கண்ட பெண்ணு போ ஈத்து ஈ கிரமத்தாத்திரன்னு தும்பு தக்கலேக்கு பிசு முட்ட கொத்து பென்னி உண்டாயிஜெங்குன்னு மகத்த வருஷம் இங்கு பென்னி உண்டாயிஜான்னு கொத்த அப்படின்னு பிசுத்தாடு ஐக்காத்திர பிசு கொஞ்சம் விசேஷ கிரமமல் தோந்தி தீர் இனித்த தின போது தனிக்கலட பார்த்துருது தனிக்கலை பூமி எங்கா அந்த பண்ணது அது நான் நிக்கேந்து பண்ணது பண்டி பொக்கா இல்லக்கு பார்த்தது தரளி தப்புன்னு கண்டுக்கு குத்துது போப்பிடி அது அர்த்தஞ்சா ஈ வருஷம் எங்கு அதுதா கொஞ்சம் அர்த்தோடு ஆனஞ்சு சீல் பாடுறது போயலக்க இன்னும் எங்கு பண்ணுது ஈ கொஞ்சம் விசேஷ கிரமத்தாத்திரனே நம்மக்களுக்கு பிசு பண்ணப்போனோ கொஞ்சில கொடு சுகத்த காலந்து பாப்பதாயக்கு பங்கத காலில் இத்தனி எஞ்சா மகுத்த வருஷம் ஆனால் பூமியோடு உள்ளேனைச்சா எங்கு தைரியச்சு அஞ்சாது ஆ தனிக்கல் நடை போது எச்சு கம்மி ஆனந்தாண்ட தும்பு தக்கலு புலக்கானிக்கே சந்தாவுடு இத்தன் பகுஷா ஏத்து ஜனக்கு கொத்து நின் கொத்துஜி பிரதி தனி ஒக்கேல் தக்குள்ள அக்கல் இல்லாடு புலின காய் பல பர நித்த பூர வெத்த வெத்த ஜனக்கணத்தது மூல் தீயறதுலே அஞ்சனே தனிக்கலேக்கு குத்து தேஜமான நக்கலேக்கு மாத்தா அத்தனை கிராம எத்தனை கிராமத சாவடிக்கு போது கனி தீப்புன கிரம எத்தன் ஐக்கு பிரதி இல்லாடு எஞ்சின சொத்துன்னு பூர கணத்தை உள்தியோடு ஐட்டும் எட்டெந்துள்ளுண்டு அரசுலேனு மெச்சி சாயறப்படாது தனிக்கலேனு மெச்சி சாயறப்படாது யானமந்தி சொத்துலேனு குணப்புனி காண்டிய மனப்புனே காண்டியத பூரு பூருத காண்டிய பதந்து போப்புனோ கரமலப்புனே கரத்து முந்து போப்புனோ மூர்த்தி தயரட்டு கட்டே கலிக தந்து போகணும் அத்தனை இஞ்சின ஓ கசுபாய் மண் போய் ஆ கசுப்பு தேனு பத்தந்து போது அவள் சந்தாவுள் அப்பக்க அரசு ஆ எஜமானில் தாடவன் பிறகு சரி ஈத்து கொரியத்தா மல்லி ஜொஞ்சி வருஷ போட்ட பென்லான் ஆ வவஸ்தை ஈ துளுநாடுத கிருஷி பத்திக்கு பிசு ஆத்து மகத்துவம் ஆ மகத்துவத தினுக்குள்ள நினைப்பு மல் போறந்தாண்டா ரெட்டனே உண்டு பௌஷா நீ நீ பண்ட இனி ஏத்து தாரிக்க பண்ணி பக்குடு பத்நாலு அப்புறம் நானும் நாலு தினம் உண்டு பக்குடு பத்னென்ம போப்புனானி இந்த உண்டு இந்த பௌஷா துளுவேரி கொத்து போடு பிசு ஏத்து நங்க மகத்துவனா பக்குடு பத்னென்ம போப்புனால நங்க ஆத்தே மகத்துவத தின தாய் பௌஷா நங்கொத்துப்பு சிரிபாரதனோடு புட்டுனன் சித்தின அப்பகதாரக்கே பண்ண சிரிக்குழு புட்டின தினல நான் நாலு தின கரிது ஆத்து மாத்திரத்து நிக்குழு வருஷ இடிய தின தீது பற்றேட பொறுத்துக்கேந்து முகூர்த்த தீது பஞ்சாங்க தூது ஈ கண்டைக்கு தேவேர்ன கிளசாந்து நம்ம மண்போ ஆண்டா ஈ ஒஞ்சி தின மாத்திர பக்குடு பத்னென்ம போப்புனானி கலிகே கேனந்தேன்

0: பக்கது பெரிய பக்கது என்ன பட்டதாம இருக்கலாம் சொல்லுமே சந்தம் இல்லையா பத்திரஞ்சில காணாத கட்டத்திலே சாவடி எடுத்து கொண்டாரு உடலுதான் பாத்திரம் மோக்கி நிலையில் கறி பார்த்து கோரியாரு காணாத கட்டத்திலே நிக்கல பிதனு கொருவே இஞ்சப்பத்தூன் அரசியமே போல பாருங்க ஐத்த பகீர் சிஞ்சமல் படும் நிச்சயா தேக்கு பண்ணாண்டா இட்டே உத இரட்டுல நெக்கித சுங்கடு சுந்துது பார குலை பூருடு கட்டுது துள்நாடா சீமைக்கு தும்மோந்து ஆயினாத்து பொருளுடு போப்பா கண்ணுக்குள் மல்ல மனசு மாத்து கோரடு
1: காணது கட்டுதரே நிக்கலாய் நச்சுதான் பாத்திரம் அடிக்க என்னதா மனசுக்கு பாரியத்து சந்தோஷம் ஏறியோ அதிகார வீட்டை நீச்சு பார்த்தாலே

யானு ஹுசைன் காட்டி பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயின தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை